0: அப்படி இதில் ஒன்று தமிழ் தகலையில்லைங்க தகதை
1: குச்சி எல்லாம் இந்த ரொன்று தமிழ் தகலில்லங்க ஹாங் இத்தின் கேட்க இன்றாம் கலூன் அசாங்கம் தரஹையன் பரித கேத்திரே தகி தலக் தன்சின அஹங்க தலுங்க ஹாங் தங்காமு ஹேகின் ஹுரேஜ் ஹாங் ரோங் இத கசாத இத ஃபேன் கேரோ தலா ஹராப் சலாம் என்ன
2: அபி ஆப் நிக்கோபாரி காரிக்ரம் சுன் ரஹே தே யே ஆகாஷ்வாணி கா ஸ்ரீ விஜயபுரம் கேந்திர ஹே 4:30 ஹுயே ஹே லீஜியே அப் சுனியே பிராயோஜித் காரிக்ரம் லம்ஹே கி சௌதி கடி

468.6 மீட்டர், 684 கிலோஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 19 நாள் செப்டம்பர் மாதம் 5 தேதி சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.

இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் திலகவதி முத்தமிழ் அவர்களுடன் நேர்முகம். நமது சிந்தனைக்கு அகியன ஒளி உலாவரும் குரலமுதம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். விளக்கம்: தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்வுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தல். மீண்டும் குரல்: தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். குரல் எண் 67, அதிகாரம் மக்கட்பேறு.

வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு சில இடங்களில் லேசான மற்றும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவிக்கிறது.

இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபீனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து. எம்வி ரங்கர் நாளை காலை 6 மணிக்கு சுராஸ்தீப் மற்றும் லாங் ஐலாண்ட் வழியாக ரங்கம் செல்லும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். பிற்பகல் 2:30 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். மாலை

4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி ராணிலக்ஷ்மி நாளை காலை 6:15 மணிக்கு சுரஸ்தி பயணிக்கும். காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி பம்புகா நாளை காலை 11:00 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 1:00 மணிக்கு சுரஸ்தீப் செல்லும். பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி ராணிச்சங்கா நாளை காலை 11:30 மணிக்கு சுரஸ்தீப் பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 2:00 மணிக்கு சஹித்தீப் செல்லும். 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி ஜாலிபாய் நாளை மாலை 5:00 மணிக்கு சுரஸ்தீப் பயணிக்கும். பின்னர் மறுநாள் காலை 5:30 மணிக்கு சஹித்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். நேயர்களே, தற்போது தகவல் நேரம் கேட்டீர்கள்.

0: ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பார்கள். ஆமா, மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா தெய்வத்துக்கு முன்னாடிதான் குருவையே வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு மகத்துவம் மிகுந்தது இந்த குருவுடைய தன்மை. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வழிகாட்டியாய் இருப்பவர் தான் ஆசிரியர். அப்படி ஒரு ஆசிரியர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். நம்ம நிலையத்தில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், தனியார் பள்ளி முதல்வர் திலகவதி முத்தமிழ் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம்.
0: நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நிலையத்தின் சார்பில் உங்களுக்காக உரித்தாக்குகின்றோம். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டமைக்கு நன்றி. உலகத்தின் ஒரு சிறந்த பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது வந்து ஆசிரியர் பணியை தான் வந்து சொல்றோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட வந்து தான் இவ்வளோ பெரிய ஒரு ஏவுகணை நாயகனா ஆனதுக்கான காரணமே வந்து அவர் பள்ளி பருவத்துல படிக்கும் பொழுது அவருடைய ஆசிரியர் பறவை எப்படி பறக்கும் அப்படின்னு அவர் விளக்கம் அளிச்ச விதத்தை வச்சுதான் அது எவ்வளவு உள்ளூர அவருக்கு உள்ள போயிட்டு அது ஒரு தீபொறியை வந்து தூண்டி விட்டுருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஏவுகணை நாயகனா அவரை வந்து பிரதிபலிக்க வச்சிருக்கு. பின்னாளில் அவர் வந்து குடியரசுத் தலைவராக ஆயிருக்காரு. இன்றளவும் குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அது அவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நினைவுல டக்குன்னு யாரை கேட்டாலும் குழந்தைங்களுக்கும் ஞாபகம் வர்றவர் அப்படின்னாக்கா வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை தான் சொல்லலாம். சோ ஒரு ஆசிரியரால இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமா? ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்தில் பக்குவப்படுத்துதல்ல, அவங்கள பண்புகளை வந்து சரிப்படுத்துதல்ல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா எப்போதுமே அதுக்கு ஆம் அப்படிங்கிற பதில் தான் வரும். நீங்க சொல்லுங்க, குழந்தைகளை ஆசிரியர்கள் எப்படி அணுக வேண்டும்? முதற்கண் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு பேசிக் அந்த ஃபவுண்டேஷன் சொல்றாங்கல்ல, அடித்தளத்தை அடிப்படையிலேயே நம்ம சரி பண்ணும் போதுதான் அந்த குழந்தை வந்து ஒரு தனி மனிதனா உருவெடுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்துல ஏற்படுத்த முடியும் இல்லைங்களா? குழந்தையை ஒரு ஆசிரியர் எப்படி அணுக வேண்டும் அதை சொல்லுங்க.
1: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்களுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம மாண்டசரியிலேருந்தே போகலாம். மாண்டசரியிலேருந்து போனோம் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் வரம்பு பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் சொல்ற மாதிரி
0: பெரும்பாலான நேரத்தை வந்து குழந்தைகள் வந்து பள்ளியில தான் கழிக்கிறாங்க இல்லையா?
1: அதே மாதிரி அங்கே ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் வந்து செகண்ட் மதரா
0: சொன்னீங்க.
1: அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற சூழல் மாதிரியே மாண்டசரி செக்ஷனுடைய சூழலும் இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஈஸியா டீச்சர்ஸோட பிளெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா. அதாவது வீடு போல நம்ம சுதந்திரமா நம்மளால இருக்க முடியல, ஒரு சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்தாகணும் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு வரும்போது குழந்தைய மனசு வந்து ஒரு இருக்க தன்மையை வந்து உண்டாக்கிடுது. லீவ்னா ஜாலி அப்படின்னு குழந்தைங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா வீடு போல வந்து பள்ளி இருக்கிறது இல்ல அப்படிங்கறதும் ஒரு ரீசன்.
1: ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து மாண்டசரி செக்ஷன்ல இருந்து கொண்டுட்டு போனோம்னு பார்த்தாச்சுன்னா வீடு மாதிரியே அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வீடு மாதிரியே வச்சிருப்பாங்க. அங்க வந்து எதுவுமே திணிக்கப்படுறது இல்ல. அவங்களுடைய ஓன் மைண்ட்லயே, அவங்களுடைய ஓன் ஸ்பீட்லயே, ஓன் மைண்ட்ல அவங்க அவங்களுடைய எபிலிட்டில வந்து அவங்கள பில்ட் பண்ணிக்கிட்டு அவங்களாகவே அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை அவங்களே TLM டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஏஜ் வைஸா இருக்க அவங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல்ஸை எடுத்து அவங்க எந்த வித ஃபோர்ஸும் இல்லாம யாருக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம அவங்க அவங்கள வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு அவங்களுடைய எபிலிட்டியை கொடுத்து அதை ஃபில் பண்றாங்க. அதுல ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆறாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி க்ரோத் வருது, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பிசிக்கல் க்ரோத் ஆகுது, அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ஆறாங்க. அகடமிக் வைஸாவும் அவங்க வந்து பில்ட் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிறதுக்கான எல்லா விதமான கரிக்குலம்ஸ் எல்லாமே தகுதியும் வந்து ஒரு பிளே மெத்தடில் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ இது பிரைமரி லெவலுக்கு போகிறதுக்கான முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த மாண்டசரி செக்ஷன்ஸ்.
0: ஓகே.
1: ஸோ அவங்களே அவங்களாகவே எல்லாத்தையுமே செய்யணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உள்ளதான் இந்த

0: மாண்டசரி செக்ஷன் வந்து.
1: ஓகே,
0: இந்த மாண்டசரி செக்ஷனில் வந்து பெரிய பெரிய திங்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குற மேட்டர் கிடையாது. குழந்தைங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு வாட்டர் வந்து இன்னொரு பவுலில் வாட்டர் எப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணலாம், அவங்கவுங்களுடைய திங்ஸை ரெஸ்பான்சிபிளாக எப்படி எடுத்து வைக்கணும், அண்டு ஒரு ஒரு பிளாக் கொடுத்தா அந்த சைஸ் எப்படி கிரியேட் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட் காட்டினாலே அந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து கலர்ஸ், வடிவம், சைஸ், இது எல்லாமே வந்து அவங்க அந்த ஒரு ஆப்ஜெக்ட்லயே அவங்க வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வருவாங்க.
1: இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள்ல வந்து குழந்தையின் தன்மையில இருந்து நம்மளை பொருத்தி பார்த்து அவர்களுக்கான விளையாட்டு பொருள் என்ன, அவங்க எப்படி வந்து கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கல்வி கற்கும் திறனை வந்து மேம்படுத்துவதாக வந்து இது இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரியே எல்லா குழந்தையும் இருக்கிறது இல்ல, நம்ம அஞ்சு பேரனும் ஒன்னா இருக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுடைய ஐக்யூ லெவலும் வந்து வேற வேற மாதிரி வந்து இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர் வந்து அந்த குழந்தையை அணுகும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ ஒரு குழந்தை வந்து ரொம்ப நல்ல பிரைட் ஸ்டூடெண்டா வந்து இருப்பாங்க, அவங்க டக்கு டக்குன்னு எதை சொன்னாலும் செஞ்சிருவாங்க, எதை சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சிடும், எது வேணாலும் டக்கு டக்குன்னு அவங்களால செய்ய முடியும். இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் லேர்ன் பண்ணுவாங்க, அப்படியும் ஒரு குழந்தை இருக்கும். இன்னொரு குழந்தை மீடியமாக லேர்ன் பண்ணுவாங்க, சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, சொன்னா செய்வாங்க அந்த மாதிரி. இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, மெதுமெதுவாக தான் எதுவாக இருந்தாலும் கற்றுக்கிற மாதிரி அந்த குழந்தை இருக்கும். ஏன்னா சூழ்நிலை மாறும்பொழுது சில குழந்தை வந்து அவங்களோட இயல்புத்தன்மையிலேருந்து மாறி இருப்பாங்க. இப்படியான விதவிதமான குழந்தைகள் இருப்பாங்க, அவங்கள டீச்சர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை புரிஞ்சுக்க வேண்டியது டீச்சருக்கு ரொம்ப முக்கியமா, அதை சொல்லுங்க.
0: கண்டிப்பா, ஒவ்வொரு குழந்தையும் வந்து தனித்துவமான குழந்தைகள். ஸோ அவங்களோட என்வரன்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த குழந்தைங்களுடைய மனப்பக்குவம் இருக்கு. ஸோ ஒரு ஸ்கூலை வச்சு முடிவு பண்ணிட முடியாது, அவங்களுடைய பின்னாடி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவங்களுடைய பெற்றோருடைய சூழ்நிலைகளை வச்சு தான் அந்த குழந்தை வளருது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு இதை எப்படி வந்து அணுகலாம் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து அவங்க ஏஜுக்கு ஈக்குவலாக அவங்க இறங்கி ஒரு யூசர் ஃப்ரெண்டாக ஆகும் பொழுது குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஜெல் ஆயிடுவாங்க. அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தை நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கிட்ஸோட நம்ம டீச் பண்ணுற டீச்சராக இருந்தால் அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு தாய்மையான ஒரு அது
1: அணுகுமுறை.
0: அந்த குழந்தை வந்து டைரக்ட் கம் ஃப்ரம் தி மதர், புரியுதா. ஒரு அம்மா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த குழந்தை அந்த உமனை வந்து அந்த டீச்சரை ஒரு தாய் போன்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அடுத்த டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் அது ஆக்ஷன் மோட்ல பிளே மெத்தட்ல அவங்க வந்து ஒரு ஸ்டோரியாவோ இல்ல ஒரு பாட்டாவோ ரிதமெட்டிக்கா சொல்லும் பொழுது அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணும். அதனாலதான் அந்த கிளாஸ் ரூம்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாவும் நல்ல ஒரு மியூசிக்கல் மோடாவும் அது வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம்ஸே வந்து நார்மல் கரிக்குலத்தை விட இந்த மாண்டசரி கரிக்குலம் வந்து டிஃப்ரெண்ட். என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு ஸ்கூல்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து ஆசிரியர் சொல்லி கொடுக்கறத எல்லா குழந்தைகளும் பின்பற்றுவாங்க. அந்த கரிக்குலம் வந்து சேம். பட் இங்க மாண்டசரி செக்ஷன்ல 3 to 5 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, அந்த கரிக்குலம்ஸ் இல்லை. அவங்களே அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க எல்லா பர்சனாலிட்டி விசன்ஸ்லையும் அவங்க பார்த்து அந்த குழந்தைங்க வந்து கத்துக்கிற மாதிரி அவங்கள ஓன் வேலையை விட்டுடுவாங்க. ஃபோர்ஸ் கிடையாது, பீட் பண்ண மாட்டாங்க, இந்த டைம் இதுக்குள்ளதான் பண்ணணும்ன்ட்டு டைம் கிடையாது. ஸோ அவங்கள ஃப்ரீயா அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் படி அவங்கள அழகா விட்டு கைட்லைன்ஸ் பண்ணி எப்படி படிக்கணுங்கிறத வந்து கைட்லைன்ஸ் பண்ணி அதை அழகா சொல்லிக் கொடுப்பாங்க. கல்வியை கற்று கொடுக்கறது மட்டும் இல்ல, அதை கல்வி எப்படி கத்துக்கணும்னு சொல்லி கொடுக்கற மெத்தடாலஜி தான் வந்து நம்ம மாண்டசரி செக்ஷன்ஸ்.
1: அதாவது இப்போ இந்த பெடகாஜிக்கல் வே ஆஃப் டீச்சிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குழந்தையை ஒரு 5 வயது குழந்தையோ 10 வயது குழந்தையோ 15 வயது குழந்தையோ அந்த குழந்தையின் தன்மையில தன்னை பொருத்தி பார்த்து அந்த குழந்தையோட திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி, பிகாஸ் நம்ம அந்த ஸ்டேஜ் எல்லாமே வந்து நம்ம கடந்துதான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும் போது, இப்போ 15 வயசு குழந்தைனா அந்த குழந்தையோட திங்கிங் என்னவாக இருக்கும், எதை பற்றியெல்லாம் அந்த குழந்தை யோசிக்கும், ஏன் ஸ்டடீஸ்ல வந்து நம்ம டைவர்ட் ஆகாம ஸ்டடீஸ்ல கரெக்டா போகணும் அப்படின்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 10 வயது குழந்தை அப்படின்னாக்கா அந்த 10 வயது குழந்தையோட திங்கிங் எப்படி இருக்கும், எதுல வந்து அந்த 10 வயது குழந்தைக்கு நாட்டம் போகும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு அந்த குழந்தையின் வயதுக்கேத்த மாதிரி அந்த ஆசிரியரும் வந்து தன்னை பொருத்தி பார்க்க வேண்டியது அவசியமா.
0: கண்டிப்பா, ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு, அந்த வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் டீச்சர்ஸ் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பிரைமரி லெவல்

0: ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை கேட்டாச்சுன்னா, அவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து அகடமிக்கில் ஜாஸ்தி கொடுக்காம அந்த அகடமிக்கை வந்து பிளே மெத்தடில் என்வரன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மோடில் வந்து செய்ய சொல்லணும். பயம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களுக்கு எந்த பயம் இல்லாமல்,
1: பயம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு அச்சம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, அங்க உள்ள சூழ்நிலைகள் அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி இல்ல அப்படிங்கறதுனால ஒரு அச்சம் ஏற்படுது. அச்சம் ஏற்படும் பொழுது அந்த குழந்தையின் முழுமையான திறன் வெளிப்படாது. அந்த முழுமையான திறன் வெளிப்படாத போது அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும் அப்படின்னாக்கா, தன்னால இதெல்லாம் செய்ய இயலாது அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கே அந்த குழந்தை வர்றதுக்கான வாய்ப்பையும் அங்க வந்து உண்டு பண்ணிடும் இல்லையா.
0: அதனால பயங்கிறது வந்து டீச்சர்ஸ் எந்த சூழ்நிலையும் திணிக்க கூடாது. அவங்களுடைய எபிலிட்டியை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஃப்ரீடத்தை கொடுத்தோம்னா அந்த ஃப்ரீடத்தின் த்ரூ அந்த வழியில அவங்க போகும்பொழுது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து டீச் பண்ண முடியும். அகடமிக்கை விட்டுட்டு அவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு என்ன நம்ம கண்டுபிடிக்கும், அது ஒண்ணு. அது வந்து அப்பர் பிரைமரியில பாத்தீங்கன்னா, அந்த 11 to 13 இயர்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி ஏஜ்ல உள்ள குழந்தைங்களை பாத்தீங்கன்னா, அவங்களும் வந்து ஸ்டடீஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி நம்ம தியரிக்கலா மட்டும் கொடுக்காம நம்ம என்வரன்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்டடீஸை காட்டணும். இங்க வந்து எப்பவுமே தியரிக்கலா இருக்கக்கூடாது, பிராக்டிக்கல் மோட்ல வந்து அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம அவங்க கொண்டு போகணும்.
1: ஆர்வத்தை உண்டாக்குவது வந்து ரொம்ப அவசியம்.
0: ஆர்வத்தை கொடுக்கணும். அந்த அந்த குழந்தை ஒரு கியூரியாசிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ற அளவுக்கு வந்து ஒரு டீச்சிங் லைன் இருந்தது அப்படின்னா, அது ரொம்ப நல்ல ஈஸியா நம்ம வந்து நார்மலா தியரிக்கலா படிக்கிறதுக்கும் ஒரு ஸ்டோரியா சொல்றதுக்கும் லைஃப் டைம் அது ஞாபகமா இருக்கும். அந்த ஸ்டோரி
1: ரைட்லி செட், ரைட்லி செட்.
0: நமக்கு பாட்டிங்க சொன்னது வந்து இன்னைக்கும் ஞாபகம் இருக்குன்னா, பிகாஸ் அவங்க போன வழி வந்து ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: அதாவது மனித மனங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தைங்க தான் கதை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லணும்னா குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எவ்வளவு வயசானாலும் நமக்கு கதை கேட்க பிடிக்காதுன்னு ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. அந்த பொறுமை இருக்கா இல்லையான்றதுதான் விஷயம். ஆனா எல்லாருக்குமே கதை கேட்க பிடிக்கும். கதை வடிவத்துல ஒரு விஷயத்த சொல்லும் போது லைஃப் டைம்ல அவங்களுக்கு மறக்கவே மறக்காது அந்த விஷயம் இல்லைங்களா.
0: ஆனா அந்த கதை சொல்ற விதம் வந்து அந்த குழந்தையுடைய சைக்காலஜி தெரிஞ்சு சொல்றது டீச்சருடைய கடமை.
1: நிச்சயமா.
0: ஏன்னா இப்போ நீங்க என்ன உங்களை பார்த்தா எனக்கு என்னங்கிறத நான் ஒரு சைக்காலஜி அனலைஸ் பண்ணி அவளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த த்ரூல அந்த கதையை சேர்க்கும் பொழுதுதான் அது கரெக்டா இருக்கும். இப்ப அவளுக்கு மேக்ஸ் பிடிக்காது அப்படின்னா, அந்த மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா அந்த மேக்ஸ் பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ண முடியாது. இங்கிலீஷ் பிடிக்குமா, அந்த த்ரூல நான் வந்து மேக்ஸ் நான் எப்படி வந்து லீட் பண்ணி கொண்டு போலாம். சயின்ஸ் பிடிக்கும்னா அதை நான் எந்த மாதிரி மேக்ஸ் அதுல அந்த மாதிரி த்ரூல நம்ம கொண்டு போலாங்கிற ஒரு குழந்தையுடைய சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்டா நம்ம ஜெல்லாயி அவங்களுக்கு டீச் பண்ணும் பொழுது கண்டிப்பா அவங்க ஒரு பெஸ்ட் டீச்சர்னு பேர் எடுக்கிற அளவுக்கு அந்த குழந்தைங்க மனசுல கண்டிப்பா நிற்கும்.
1: அருமை அருமை அருமையா சொன்னீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்துல அங்க இங்க எப்படி வேணாலும் வந்து ஒரு டீச்சருக்கு வந்து இருக்கலாம். எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனா அதையெல்லாம் அந்த பேகை தூக்கிட்டு நம்ம அதெல்லாம் நம்ம மூட்டை கட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதையும் நீங்க சொல்றது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எந்த விதத்திலையும் குழந்தைங்களுடைய படிப்புல வந்து அது இம்பாக்ட் ஏற்படுத்த கூடாது இல்லையா. ஏன்னா ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நடுவு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா வந்து இது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு ஓங்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா வந்து அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும் அப்படின்றதுன்னு ஒன்னு இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைய நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் மறந்துட்டு போயிடுவோம். ஆனா அந்த குழந்தைக்கு அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். அவங்க வந்து எல்லாரும் முன்னாடியே நம்மளை ஒரு இது மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு குழந்தைக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா டீச்சரா தான் இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதுக்கு காரணம் டீச்சரா இருப்பாங்க அப்படின்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இதை வந்து எப்படி டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணலாம் அது சொல்லுங்க.
0: கண்டிப்பா மேம், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் ரூம் என்ட்ரி ஆகும் பொழுது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட வந்து கொடுத்துட்டு தான் என்ட்ரி ஆகணும். ஜஸ்ட் போயிட்டு நோட் எடுங்க, புக் எடுங்க, படிக்கலாம் அப்படின்னு ஒரு ரெகுலர் பேட்டர்னா கொண்டு போகாம போகும்பொழுது இன்னைக்கு என்ன டேட், இன்னைக்கு என்ன இயர், இன்னைக்கு என்ன எல்லாமே அது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் 12th ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் இந்த கியூரியாசிட்டிஸ் குழந்தைங்க கிட்ட எங்க மேம் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்த அந்த இடத்த வந்து எப்படி வந்து நம்ம அக்குபைட் பண்ணிக்கலாம்,
1: ஒரு எனர்ஜெட்டிக்கா
0: எப்படி கொண்டுட்டு போகலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் பீரியட் எடுக்க போறாங்கன்னா அது எப்படி கொண்டுட்டு போகலாம். லாஸ்ட் பீரியட்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மூட் எப்படி இருக்கும், லீவிங் டைம்ஸ், ஸோ குழந்தைங்க வந்து டல்லா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, அந்த டைம்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறத வந்து டீச்சர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரியே வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு

0: பிடிச்ச மாதிரியான ஜோன்லேயே வந்து கொண்டு போகிறதுங்கிறது மீறி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரியான எஜுகேஷன் மெத்தடை நம்ம வந்து குழந்தைங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, குழந்தைங்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும், வெரைட்டி ஆஃப் நாலேஜ், சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜ், அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டுட்டு போகணுங்கிறது தான் இந்த டீச்சிங் லைனோட மெத்தட். அதுதான்
1: நிச்சயமா ஒரு சாதாரண மனிதனை கூட வந்து சாதனையாளனாக மாற்ற முடியும் அப்படின்னாக்கா வந்து அது டீச்சரால மட்டும்தான்
0: முடியும். நிறைய யாருமே வந்து எவ்வளவு பர்சனாலிட்டிஸ் இருந்தாலும் டீச்சருடைய டச்சிங் இல்லாம அந்த பர்சனாலிட்டிஸ் ஆயிருக்கவே முடியாது. சோ அவ்வளவு பெரிய ஒரு பவர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட இருக்கு. சோ அந்த டீச்சர்ஸ் எப்பவுமே டீச்சர்ஸ் தான், நீங்க எத்தனை வயசானாலும் அவங்களை டீச்சர் தான் சொல்லுவாங்க.
1: நிச்சயமா நிச்சயமா. இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம், டீச்சர்ஸ் கிட்ட நம்ம நோட் பண்றது என்னன்னா, அவங்க வந்து அவங்களுடைய சொந்த குழந்தைங்களை எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய வகுப்பறையில இருக்கக்கூடிய குழந்தைங்களை எல்லாம் ஏன் பிள்ளைங்க அப்படின்னு தான் பேசுவாங்க.
0: கண்டிப்பா
1: இன்னொரு டீச்சர் கிட்ட அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் பிள்ளைங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே அந்த உரிமையோட அந்த 50 ஸ்டூடெண்ட்டோ 40 ஸ்டூடெண்ட்டோ அந்த வகுப்புல இருக்கக்கூடிய பிள்ளைங்க அத்தனை பேரும் தன்னுடைய பிள்ளைங்களா கருதக்கூடிய தன்மை வந்து ஒரு ஆசிரியருக்கு மட்டும்தான்
0: இருக்குன்னு மட்டும் முடியறது இல்ல. நீங்க டாக்டர் ஆனாலும் இன்ஜினியர் ஆனாலும் என்ன ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போனாலும் ஒரு 40 வயசுல வந்து ஒரு டீச்சர் பார்த்தா கூட, அந்த ஸ்டூடெண்ட் 40 வயசு இல்ல 50 வயசுல ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா கூட இது என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு அன்னைக்கும் அதை தான் சொல்லுவாங்க. குழந்தை குழந்தைதான் அவங்களுக்கு. அவங்க நீங்க எவ்வளவு
1: பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டு மேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் உங்க கிளாஸ்ல தான் படிச்சேன் அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை
0: அதுலதான் இருக்கு. சோ வந்து ஒரு டீச்சருக்கு வந்து எவ்வளவு பெரிய எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு ஏஜஸ் ஆனாலும் வந்து அந்த குழந்தை டீச்சர்ஸ்க்கு குழந்தைதான்.
1: நிச்சயமா. இப்போ இப்படி இருக்கும்பொழுது இப்போ வளரக்கூடிய ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, ஜென்சி, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், இதெல்லாம் அவங்களுடைய வளர்ப்பு முறை வேறு விதமாக வந்து இருக்கு. அவங்க ஒரு ஆசிரியருக்கு போகும்போது ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப மாறிடுதா, மாற்றம் அடைஞ்சிருக்கா, மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா அவங்க திரும்பவும் அதை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. முன் மாதிரியா ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டியதுன்னு ஒரு அவசியம் ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ வளர்ந்துட்டு வர்ற சோசியல் மீடியா அது இதுன்னு எல்லாமே இருக்கு, அவங்க வைக்கிற டிபில இருந்து ஸ்டேட்டஸ்ல இருந்து எவ்ரி திங் மேட்டர்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. அப்போ ஒரு ஆசிரியராக தன்னை வடிவமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, குழந்தையை வடிவமைக்க கூடியவர்கள் இந்த ஆசிரியர்கள். செதுக்கி செதுக்கிதான் அந்த குழந்தையை வந்து நம்ம உருவாக்க போறோம். ஒரு களிமண்ணை வந்து ஒரு நல்ல சிலையா வந்து உருவாக்க போறோம் அப்படின்னா முதல்ல அதுக்கு தகுதியான ஆளா நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஒரு ஆசிரியருக்கான தகுதி இப்போ என்னவாக இருக்குது, மாற்றம் அடைஞ்சிருக்கா இல்ல என்ன மாத்திக்கணும் அதை சொல்லுங்க.
0: நல்ல கேள்வி மேம். ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர்ஸை மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இதில் பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப நிறைய இருக்கு.
1: ஓகே.
0: நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பாடம் நடத்துறதா இருக்கட்டும், அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுறதா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலை பற்றி பேசட்டும், பாசிட்டிவ் லைன்ஸ் அண்ட் நெகட்டிவ் லைன்ஸ் எதை பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பேட்டர்ன் கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதை வந்து வீட்டில் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் லைஃப்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மொபைலில் அடிக்ட் ஆகிறாங்க. இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் அப்படின்னா நம்ம அந்த சாப்பாடு எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அப்படி கிடையாது, ஒரு குழந்தை வந்து அம்மா எனக்கு இட்லி வேணாம் அப்படின்னா இமிடியேட்டா அவங்க வேற உணவு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்களே தவிர, இந்த உணவு இன்னைக்கு இதுதான் சாப்பிடணும், அம்மா வந்து நான் ஆசையா செஞ்சிருக்கேன் அப்படின்னு அதை வந்து சரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான,
1: அதாவது தன்னை வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தகவமைச்சுக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து குறைவா இருக்குன்னு சொல்ல
0: வரீங்க. குறைவா இருக்கு. இதுல இதேதான் வந்து நம்மளுடைய படிப்பு விஷயங்கள்லயுமே அப்படிதான் இருக்கு. எப்படின்னு பார்த்தாச்சுன்னா வந்து மொபைல் கொடுத்து இப்போ உள்ள டிஜிட்டல் லைஃப் வந்து ரொம்ப சேஞ்சஸ்ல வந்துட்டோம். எதையுமே வந்து மேம் தொட்டு பார்த்து
1: உணர்ந்து
0: அப்படிதான் ஒரு கல்வியை கத்துக்கிட்டா அது லைஃப் டைம் மறக்காம நிக்கும். ஆனா இன்னைக்கு வந்து ஆமா தொடறதும் கிடையாது, கேக்குறதும் கிடையாது, பாக்குறதும் கிடையாது, அதை ஃபீல் பண்றதும் இல்ல, குழந்தைங்க வாய் விட்டு வொகாபுலரி பண்றதே இல்ல.
1: குழந்தைகளை வந்து மூன்று வகையா நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, ஆடிட்ரி, கைனஸ்தெடிக், விஷுவலா பாக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னு மூணு வகையா பிரிக்கிறோம். அது இப்ப எல்லாமே விஷுவல் ஆயிடுச்சுன்னு
0: நினைக்கிறேன். எல்லாமே விஷுவல் ஆகுறதுனால குழந்தைங்க வொகாபுலரியே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இல்ல, அவங்களுக்கு ஒரு நர்வஸ் இருக்கு. நம்ம எந்த இன்டர்வியூ போனாலும் நம்ம தான் பேசணும் இல்லையா. குழந்தைங்க வந்து ஒன்லி அடாப்டிங், இன்ஹேல் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க தவிர அவங்க வந்து வொகாபுலரிஸ் பண்றதே கிடையாது. அதனால அவங்க ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து லேக் ஆகுது அவங்களுக்கு வந்து, அந்த மாதிரி ஆகுது. ஸோ அவங்க அகடமிக் வைஸ் பார்த்தாச்சுன்னா வந்து டிஜிட்டல் வந்து நம்ம டெவலப்மெண்ட் தான், அதை கண்டிப்பாக நம்ம வந்து அதோட சேர்ந்து தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையை நம்ம கத்தி கொண்டு போகணும்.

0: ஏன்னா ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம தடை பண்ண முடியாது.
1: ம்
0: ஆனால் இது குழந்தைங்களுக்கு வந்து சரியான வழியில் இருக்கா
1: ம்
0: அப்படின்னா, இந்த இல்லை, பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பர்சனல்ஸில் பிஸி ஆகிக்கிட்டு ஏதோ ஒன்று ஈஸியாக கொடுத்துட்டு மொபைல் கொடுத்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணிவிட்டு அவங்க அவங்க வேலையில் இருக்கிறதுனால இந்த ஸ்டடீஸ் எப்படி ஆகுது அப்படின்னா, உணர்ந்து நம்ம பார்த்து அந்த ட்ராக்ல போக வேண்டிய விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும்.
1: ஓகே, அப்போது அவங்கள பிடிச்சு இழுத்துட்டு வந்து கல்வியின் பால் அவங்களுடைய ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டிய எக்ஸ்ட்ரா பொறுப்பும் எக்ஸ்ட்ரா சுமையும் இப்போ இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாக இருக்கு. இது வீட்டில் வந்து அவங்க இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேம் என்னுடைய அம்மா வந்து அன்எஜுகேட்டட் தான், படி ஒரு 3rd, 3rd ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ஸில் படித்தவங்க தான். ஆனால் அவங்க அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் கேட்பாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர் பேர் என்ன, இன்னைக்கு என்ன படம் நடந்தது, நான் ஒரு ரீட் பண்ணி காட்டேன், வாசிச்சு காட்டேன். அப்போது அந்த வாசிக்கிற தன்மை இருக்கான்னு தான் எங்க அம்மா பாப்பாங்களே தவிர, எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு சொன்னா அந்த டைம் வந்து அம்மா யோசிக்கணும், டீச்சர்கிட்ட போய் கேட்கணும், என் குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது, ஏன் இன்னும் வாசிக்க தெரியல. ஸோ சிம்பிளா ஹேண்டில் பண்ற ஒரு அன்எஜுகேட்டட் மதர் இன்னைக்கு வந்து எஜுகேட்டடா இருக்க மதர் பண்றாங்களா அப்படின்னா, அவங்களுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணாதது தான் பெரிய விஷயம்.
1: அருமையா சொன்னீங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு
0: அந்த அசட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி ஒரு கோல்டை இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்றோமோ, தக்க வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்பெண்டிங்கிறது வந்து நம்ம அந்த விஷயத்துக்கு போக கூடாது. நம்மளுடைய குழந்தைக்கு வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் தான் பண்ணணுமே தவிர, அந்த டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணேன், அந்த டைமை நான் ஒதுக்கினேன் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது.
1: அதாவது ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை வந்து எவ்வளவு பராமரிப்போட, எவ்வளவு அக்கறையோட, எவ்வளவு பாதுகாப்போட ஒரு குழந்தை உணர்ந்து அந்த குழந்தை வளர்க்கப்படுதோ அம்மாவின் கேர்ல, அதே மாதிரி ஈக்குவல் தான் வந்து வகுப்பறை. ஒரு 20 குழந்தைங்க 30 குழந்தைங்களையும் பராமரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து ஆசிரியருக்கு வந்து இருக்கு. 30 குழந்தைகளின் எதிர்காலம் வந்து அந்த ஆசிரியர் கையில தான் இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மை. நாம ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் எப்படியாக இருக்க வேண்டும்? ஒரு பாடத்தை ஆர்வம் மிகுந்ததாக ஆக்கக்கூடியதும் அந்த ஆசிரியர் தான். ஒரு பாடத்தை ரொம்ப போரிடமா இருக்கு, நம்ம இதை விட்டுட்டு வேற ஏதாவது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசலாமா, இல்ல ரொம்ப போரிங்கா இருக்கு தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அறியாம தூங்குறது அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. ஈவன் ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் ஒரு குழந்தையை கூட தூங்க வைக்காம என்னால பாடம் நடத்த முடியும், நான் சொல்ற அத்தனை விஷயமும் வந்து அந்த குழந்தைக்கு போய் சேரும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் வந்து இருக்கதான் செய்யறாங்க. ஒரு ஆசிரியர் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் மேத்ஸ் டீச்சர் பசங்க கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு, என்னோட வகுப்புல உங்களால முடிஞ்சா நீங்க ஃபெயில் ஆகி பாருங்க அப்படின்னு ஒரு சேலஞ்ச வந்து ஏற்படுத்தி இருக்காரு ஒரு ஹெச்எம், ஹிஸ் ரிட்டையர்ட் நவ. ஒரு ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்தும் போது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு, அந்த பாதியில ஒரு விஷயத்த விட்டுட்டு போறது, அதை பத்தி தான் அந்த குழந்தை அடுத்த நாள் வகுப்பு ஆரம்பிக்கிற வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஒரு ஆசிரியரால ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வளர வேண்டும் அப்படின்னாக்கா வந்து ஆசிரியரின் பங்கு எத்தகையதாக இருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் வந்து எத்தகையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களை வந்து நீங்க சொன்னீங்க. அழியாத செல்வம் இந்த கல்வி, கல்வி அறிவை வந்து புகட்டுபவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரின் பங்கு என்ன, பெற்றோரின் பங்கு என்ன, பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டமைக்கு நன்றி மேடம்.
0: ஆசிரியர் பணி என்பது ஒரு வேலை மட்டுமல்ல, ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மிகப்பெரிய பொறுப்பு என்பதை ஆசிரியர் தினத்தன்று சொல்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். சேவையை செய்யும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: தேங்க்யூ ஸோ மச் மேம்.

0: நம்மை ஏற்றுவிட்ட ஏனிகளாம் நம் ஆசிரியர்களுக்கு நிலையத்தின் சார்பில் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு பயணித்தவர் தனியார் பள்ளி முதல்வர் திலகவதி முத்தமிழ் அவர்கள். மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சிநேகிதி ரேவகீஸ்வரி.
1: மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் சத்யபாமா. வணக்கம் நேயர்களே.

மகிஷி சக்கரதார் பிரசுத்து தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத